நம்முடைய எல்லாமே அவர்தான். அவரை விட்டு நாம் எப்படி பிரிய முடியும்? மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலைமையிலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை யாரால் பிரிக்க முடியும்?

கூட எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் எங்களுடைய ஆண்டவர் மாற்றம்தான். பிரியமானவர்களே, எங்களுடைய முழு நம்பிக்கையும் நாங்கள் அவர் மேல் வைக்க வேண்டும். நாங்கள் மனுஷரை நம்பி அவர்களிடத்தில் எங்களுடைய குறைவுகளை தேவையில்லை சொல்லுவோம். ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் எங்களை கைவிட்டு செல்வார்கள். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது அவனுடைய வார்த்தையானது. அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது, அது சத்திய வார்த்தையாக இருக்கிறது. அந்த சத்திய தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தை நம்பாமல் நாங்கள் தேவனை நம்பி அந்த நம்பிக்கை நம்பகத்தை பிடித்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவன் எங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். அப்பிரியமானவர், அந்த இனிமையான பாடல்களை தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் இனிமையான பாடல்களுக்கு இருக்கிறது. இணைந்திருங்கள், எங்களுடைய கிருபை நிவாரணியில் ஓடாது.

ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு கிருபையால் நம்மை நடத்தி விடுவோம். நாம் இப்பொழுது இயேசுப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசுப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். ஓகேயா? ஓகேயா? சொல்லுங்க, கரங்களை விட்டு சொல்லுங்க, இயேசுப்பா நான் உம்மை

ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அவரது கிருபையால் நம்மை நடத்தி விடுவோம். நாம் இப்பொழுது ஏசப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், ஏசப்பா நானுமே நேசிக்கிறேன். ஓகேயா? ஓகேயா? சொல்லுங்க, கரங்களை விட்டு சொல்லுங்க, ஏசப்பா நானுமே நேசிக்கிறேன். சத்தம் போதாது, ஏசப்பா நானுமே நேசிக்கிறேன். எனக்கு வண்டியை தந்தால் நானுமே நேசிக்கிறேன், அப்படி கிடையாது. எனக்கு காசு கொடுத்தா நானுமே நேசிக்கணும், எனக்கு தந்தாலி தராவிட்டாலும் நானுமே நேசிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை சேர்ந்து பாடுவோம். கண்களை மூடி ஒரு மெதுவான பாடல் மெலோடி சாங் சேர்ந்து ஆண்டவர் அபிஷேகத்தின் உள்ளாடி நிறைந்து பாடு. ஓகேயா?

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபினி வானொலியின் ஊடாக. ஆம் பிரியமானவர்களே, இதுவரையின் இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அளித்தது கேட்டு மகிழ்ந்திருப்பது என்று விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கிருபினி வானொலியின் ஊடாக இணைந்திருங்கள். உங்களுக்காக இப்பொழுது ஒலிக்கிருக்கிறது ஒரு இசை தட்டு பாடல்கள். நீரிய இசை தட்டிலிருந்து உங்களுக்காக இனிமையான பாடல்கள் ஒலிக்கிருக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்த அந்த இனிமையான பாடல்களை கேட்டு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபினி வானொலியின் ஊடாக.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி அவரை

0: ஹபிபி திரைப்பட பாடல் கேட்டிருந்தோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்
1: வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் பிளாஷில் சந்திக்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்திய ஆப்கானிஸ்தான் இலங்கை ஏ அணிகள் பங்கு பெற்றுகின்ற மும்முனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற இந்திய மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சூப்பர் ஓவரில் இலங்கை அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் இந்தியா முதலில் துருப்பிடித்தாடி 265 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் சூர்யான் சர்ஜே 72 ஓட்டங்களை கூடுதலாக பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் 26 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், கோதாஸ் மாதுலன் 33 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டையும், முகமது சிராஸ் 33 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். தமிழ் பேசக்கூடிய இந்த 3 வீரர்களும் சேர்ந்து நேற்று மொத்தமாக 7 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். 266 ஓட்டங்கள் என்ற வெற்றியில கோடு களமிறங்கிய இலங்கை அணியும் 265 ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டது. இதில் சதீர சமரவிக்ரம அதிகமாக 93 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனவே இந்த போட்டியானது சமநிலையில் முடிவடைந்தது. இதனால் போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது. சூப்பர் ஓவரில் இலங்கை சார்பாக அவிஷ்கா பெர்னாண்டோ மற்றும் ஷான் ஆராய்ச்சி ஆகியோர் களமிறங்கினார்கள். இவர்கள் இருவரும் சூப்பர் ஓவரில் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். எனவே இந்திய அணிக்கு வெற்றி இலக்காக 17 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இலங்கை சார்பாக சூப்பர் ஓவரை யார் வீசுவது என்ற கேள்வி எழுந்தது. இலங்கை ஏ அணியில் பல அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் 19 வயது வீரரான யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரரான குகதாஸ் மாதுலன் பந்து வீச அழைக்கப்பட்டார். இதை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உலகின் தலைசிறந்த பந்து வீச்சாளர்கள் எல்லாம் IPL போட்டிகளில் சிதறடித்த இளம் அதிரடி வீரரான சூரியவன்ஷி ஒரு புறத்திலும், அவருக்கு துணையாக மற்றொரு IPL நட்சத்திரமான சூர்யான் ஷெட்ஜே மறுபுறமும் காணப்பட்டார்கள். சூர்யான் ஷெட்ஜே இந்த போட்டியில் ஆரம்பத்தில் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த இரண்டு பேரும் இந்தியாவுக்கு சூப்பர் ஓவரில் வெற்றியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் காணப்பட்டது. ஆனால் 19 வயது வீரரான குகதாஸ் மாதுலன் பதட்டம் இல்லாமல் தைரியமாக சிறப்பாக பந்து வீசி 9 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். எனவே இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற மைதானம் முழுவதும் மாதுலன் என்ற பெயரே ஒலித்தது. சூப்பர் ஓவரில் இலங்கை ஏ அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்து சர்வதேச கவனத்தையும் நேற்றைய தினம் ஈர்த்தார் குகதாஸ் மாதுலன். அவருக்கு வாழ்த்துகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இந்த போட்டி முடிவடைந்ததும் இலங்கை வீரர்களோடு இந்தியாவின் இளம் துடுப்பாட்டு வீரரான வைபவ் சூரியவன்ஷி வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனால் மைதானத்தில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை IPL போட்டிகள் மூலமாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்ற அதிரடியான இளம் வீரரான வைபவ் சூரியவன்ஷி நேற்று நடந்து கொண்ட விதம் கிரிக்கெட் ரசிகர்களை முகம் சுளிக்க வைத்திருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகளுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையில் இடம்பெற்று வந்த 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரை 2-1 என்ற அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணி நேற்று கைப்பற்றிக் கொண்டது. 3வது முறையான போட்டியில் நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. இலங்கைக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற மேற்கிந்திய தீவுகள் அகாடமி அணிக்கும் இலங்கை இளையோர் அணிக்கும் இடையிலான 2வது உத்தியோக பெற்ற 4 நாட்களை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் இன்று. நேற்றைய முதல் நாள் ஆட்ட நிறைவடைவின் போது இலங்கை இளையோர் அணி 37 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அகாடமி அணி 231 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் இலங்கை சார்பாக சார்ஜன் சண்முகநாதனும் விளையாடுகின்றார். மகளிருக்கான T20 உலகக்கண தொடரில் இன்று 2 போட்டிகள் இடம்பெற உள்ளன. இலங்கை மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான போட்டி 7 மணிக்கு இடம்பெற உள்ளது. அதேவேளை இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான போட்டி 11 மணிக்கு இடம்பெற உள்ளது. உலகக்கண கால்பந்தாட்ட போட்டிகள் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் H பிரிவில் ஸ்பெயின் மற்றும் கேப்பர்டே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்தவித கோல்களும் இன்றி போட்டியானது சமநிலையில் முடிவடைந்தது. ஸ்பெயின் அணிக்கு பல தடவைகள் கோல் அடிக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் கேப்பர்டே அணியின் கோல் காப்பாளரான ஓசிந்தியா பந்துகளை சிறப்பாக தடுத்து ஸ்பெயினின் கோல் அடிக்கும் கனவை தகர்த்தார். எனவே இந்த போட்டியானது கோல்கள் எதுவுமின்றி சமநிலையில் முடிவடைந்தது. கேப்பர்டே நாடு 500,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு அழகான சிறிய தீவாகும். முதன்முறையாக இந்த உலகக்கண போட்டியில் அந்த அணி விளையாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டி பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் 2 அணிகளும் தலா ஒரு கோலை அடித்ததால் போட்டியானது சமநிலையில் முடிவடைந்தது. அதேவேளை சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் 2 அணிகளும் தலா ஒரு கோலை பெற்றதால் போட்டியானது சமநிலையில் முடிவடைந்தது. இன்றைய தினம் ஈரான் அணிக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே.

0: ஹர்ஷவர்தனின் பாடல் கேட்டிருந்தோம். நேரம் இப்பொழுது சரியாக 7:48.
1: 35 வயசுக்கு மேலண்டா கட்டாயம் வருஷத்துல ஒரு தடவையாவது ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருங்க. கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் பிரஷர், இதை தவிர ஏதாவது பரம்பரை நோய் இருந்தாலும் அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் அவதானமா இருக்கலாம்.
2: வழங்கியது வணக்கம் தாயகம்.
3: வரலாற்றை மாற்ற போகும் விளையாட்டுலகின் மாபெரும் திருவிழா பிஃபா உலக கிண்ண கால்பந்தாட்டம் 2026. உலக கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக அணிகள், 3 நாடுகளில் மோதும் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள். ஜூலை 19 வரை இடம்பெறும் கால்பந்தாட்ட போட்டிகளின் விறுவிறுப்பான உன்னத தருணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் சக்தி FM, சக்தி டிவி, சிரசு டிவி, TV1 ஆகியவற்றில் போட்டிகளை கண்டு களியுங்கள்.
0: வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னது வச்சுக்கிட்டா இல்லைன்றேன், என்னட்ட போன் வாங்குறதுக்கு ஆசை இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கோவப்பட்டு பேசுவீங்க. இனி அப்படியெல்லாம் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புத்தம் புதுசா பிராண்ட் நியூவா லேட்டஸ்ட் போன் வாங்குறதுக்கான ஒரு ஐடியா என்னட்ட இருக்கு கேக்குறீங்களா? என்ன விஷயம் செய்யணும் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிக் பிக் பொனன்ஸா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. லேட்டஸ்ட் போன் மட்டும் இல்ல, பிராண்ட் நியூவா ஒரு பைக்கையும் வெல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தரத்துக்கு இப்போ பிக் ரேசர் ரெடியா இருக்கிறாங்க. பிக் 3 ரேசர் இல்லையா சொன்னா பிக் ஈசி 2 ரேசர் இல்லையென்றால் பிக் ட்வின் லேடி ரேசர் அப்படியும் இல்லையா சொன்னா பிக் லைட்டர். இதில் ஏதாவது ஒன்று நீங்க கொள்வனவு செய்யற நேரத்தில் நீங்களும் இப்பொழுது பிக் பிக் பொனன்ஸாவில் இணைஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பிராண்ட் நியூ பைக் கொண்டு லேட்டஸ்ட் போன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை நீங்க கொள்வனவு செய்யற நேரத்தில் எஸ் கோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த எஸ் கோட நீங்க பிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் உங்களோட போன்ல. BIC என்று டைப் பண்ணிட்டு ஒரு சின்ன இடைவெளி விட்டு அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ் code type panite
4: aduk aziz koringi az sanoat sodirodbank khodi hazir tavasti ssb mobile va yosomonei ssb.tj dar khos guzoridu dar kutohtarin muhlat qarz girid baroi malumoti beshtar 88555 sanoat sodirodbank hadafimo muvaffaqiyati shumo
5: shumo az tavaqquf kohoi muznok dar dushanbe bisyor istifoda mebarid bas abonement neru rohi hali qulay va foydanok ast bo abonement digar har dafa pardokh kardani haqqi tavaqquf ko لازم نیست. شما با همه توقفگاه های شهر با مهلت انتخاب شده 1 هفته، 1 ماه یا که 1 سال پورا به محدودیت دسترسی پیدا میکنید. خریدن ابونمنت خیلی آسان است. با سامانه نرو.تی‌جی وارد شده تعرفه ضروری رو انتخاب کنید و طریق کارت ملی همه بانک ها یا توسط QR رمز مبلغ رو پرداخت نمایید. همچنین شما میتوانید طریق همیانی DC Next در بخش پرداخت خدمات رسانی مبلغ رو پرداخت کنید. وقت و پول رو صرف کرده абонемент نرو رو خود همین روز دسترس کنید.
6: Совершенство начинается с мелочей. Роллер – это окна и двери, которые не просто служат, а вдохновляют. Четкие линии, идеальная гармония форм, оттенки для любого настроения интерьера. Надежность, тишина, защита – все, что вам нужно. И до 15 лет гарантии. Роллер доверяют крупные застройщики и те, кто просто хочет жить в комфорте. Роллер – на шаг впереди всегда. Подробнее на roller.tj.
7: Покупай баночку XL, регистрируй код из-под крышки на сайте xlenergy.asia или отправляй смс на номер 94-777-77. Напиши код из-под крышки, имя, фамилию и город и испытай свою удачу. Выиграй 1 из 3 сертификатов на сумму 1000 самани. Каждую пятницу в 19:00 в прямом эфире нашего радио. Час XL Energy. Одна баночка, один шанс. Не упусти его. Подробности на сайте xlenergy.asia.
8: Когда ты кашляешь, как старый трактор?
9: Когда мокрота решила остаться надолго?
8: Бро, пора звать Ламбратин!
9: Ламбратин – не просто муколитик. Ламбратин – это генеральная уборка для твоих легких. Разжижает, выгоняет, отпускает.
8: О, вот это другое дело.
7: Ламбратин – выдохни с кайфом. И не забудь спросить в аптеке.
10: Рахами телефони и дорая реклама.
11: Чилуяк, чилуяк.
10: Сурудинав, дар Азия Плюс.
11: Бозях киса и тоза е азиндаги.
12: Дилкаш, но митароне и навини шабнами сурайо, ба мисли о возаш. Дилкаш, дилнишин. Мешу навему лазат ме барит.

வானொலி, நீங்கள் இணைந்திருப்பது கிருபினை வானொலியின் ஊடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபை@gmail.com, கிருபை@gmail.com இணைந்து